பிரபக்ஷந்தீந்தால் பகத வசல் சதா கிருபால் அநாத்நாத் கோபிந்த கோபால் சர்வகட்டா கர்த்த பிரதபால் ஆத் புருக்காரன் கர்த்தார் பகஜனா கே பரான் அதாரு ஜோஜோ ஜப சோய புனீத் பகத்பாய லாபே மனஹீத் ஹம் நிர்குணியார் நீச்ச அஜான் நான் தும்ரி சரண் புருக் பகவான் சர்வகுண்ட முக்த மோக பாய் ஏக நிம ஹர்கே குண்காய் அனுகராஜ் போக வடையாய் ஹர்கே நாம் கி கதா மன் பாய் பகபோஜன் காபர் சங்கீத் ரசனா ஜபதி ஹர் ஹர் நீத் பலிசோ கர்ணி சோபாத்தனே பூர்ண குரு மன்சா சங் பிரபதேஹோ நிவாச சர்வசூக நானக் பிரகாசலோக் சார்குண நிர்குண நிரங்கார சொன்ன சமாதி ஆப் ஆபன கியா நானக அபேஹி பிரஜா அஷ்டபதி ஜப காரிய காஷனா திருஷ்டித்தா பாப்பும் தப கத்தே ஹுத்தா ஜபதாரி அபன சொன்ன சமாத வேர விரோத கே சங்கமாத் ஜபிஸ்கா வர்ண சிஹ்ன ஜாப தப ஹர்க சோ கஹோ கிசே தப ஹர்க சோ கஹோ கிசே வியாபத ஜப யாபனே ஆப் ஆபார் பிரம்தா மோஹ கா கிசோ ஹோவத பரம அபன கேலா வர்த்தீஜா நான் கர்ணே ஹார்னா துஜா ஜப ஹோவத பிரப கேவல தனி தா பந்த முகத கவு கிஸ்கோ கனி ஜப ஏக ஹர் அகம் அபார தப் நர்க சுர் கஹோ கவுன் ஆவோதார் ஜப் நிர்குண பிரப சய சுபாய தப் ஷிவ் ஷகத கஹோ கித ஷாயே ஜப யாபே ஆப் அபனி ஜோ தர தப் கமன் நே டார் கமன் கத டராய அபன் ஜல் தாப் கர்ணே ஹார் நானக ஠ாகுர் அகம் அபார் அவிநாசி சுக ஆபன ஆசத ஜன்மரண கஹோ கஹ விநாசன ஜப் பூர்ண கர்த்தா பிரப சோயே தப் ஜம் கி த்ராஸ் கஹோ கி கஹோ கி சோயே ஜப் அவகத அகோச்சர பிரப ஏகா தப் சித்ரகுப்த கிசி பூஷத லேகா ஜப் நாத் நிரஞ்சன அகோச்சர அகாதே தப் கவுன் சுட்டே கவுன் பந்தன் பாத்தே அபனே ஆப் ஆபிய சர்ஜா

சர்வ காவனே நமோ சர்வ பகுனே நமோ சர்வரங்கே நமோ சர்வ பங்கே நமோ கால் காலே நுபாஸ்தாஸ்தயாலே நுபாஸ்தங் பரணே நுபாஸ்தங் பரணே நுபாஸ்தங் ஜராரங் நுபாஸ்தங் கிருதாரங் நமோ சர்வ தந்தே நுபோஸ்தே பந்தே நுபாஸ்தங் நிர்சாக்கே நுபாஸ்தங் நிர்பாக்கே நுபாஸ்தங் நீமே நுபாஸ்தங் கிரீமே நுபாஸ்தங் நந்தே நுபாஸ்தங் மகந்தே நுபாஸ்தாஸ்தராகே நுபாஸ்தங் சுஹாகே நமோ சர்வ சோகங் நமோ சர்வ போகங் நமோ சர்வகர்த்தா நமோ சர்வஹர்த்தா நமோ ஜோக ஜோகே நமோ போக போகே நமோ சர்வத்யாலே நமோ சர்வபாலே சாச்சரி சாந்தத்வை பிரசாத் அரூப ஹை அனூப ஹை அஜூ ஹை அபூ ஹை அலேக ஹை அபேக ஹை அநாம ஹை அகாம ஹை அதே ஹை அபே ஹை அஜீத ஹை அபீத ஹை திருமான ஹை நிதான ஹை திரிவர்க ஹை அசர்க ஹை அநீல ஹை அநாத ஹை அஜய ஹை அஜாத ஹை அஜன்ம ஹை அபர்ண ஹை அபூத ஹை அபர்ண ஹை